0: Lotus FM. You are listening to Insane Mare. You are listening to Insane Mare on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. அருமையான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை பக்தி பாடல்கள், திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். குறிப்பான நேரத்தில் நம்முடைய நீதி விளக்கம் மற்றும் நம்முடைய தமிழ் பாடம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோர் வீக்லி தமிழ் ப்ரோக்ராம் இனிசை மழை ஆன் லோட்டஸ் எஃப்எம் பிரசன்டட் பை மை செல்ஃப் தனசீலன் துரைசாமி. Devotional songs, film songs, ethical sayings and a Tamil lesson all coming up in the next hour. இன்றைய தினம் ஒரு மங்களகரமான நாளாகும். ஜூலை 17ஆம் தேதி ஆதி மாதம் ஆரம்பம். ஆகவே இன்று முதல் ஆடி வெள்ளி. Today is the 17th of July, marks the start of a very auspicious month, the month of Adi, a time during which worship and praise is given to the Divine Mother Mariamman. இப்பொழுது அம்மனுடைய ஆசீர்வாதங்களை மற்றும் அருளை பெறுவதற்கு ஓர் அற்புதமான அம்மன் பாடலால் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். A beautiful song dedicated to Mother Mariamman to start this auspicious month of Adi.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி. அந்த பாடல் ஏஞ்சல் வந்தாலே பத்ரி என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. That song was from a film titled Badri, starring Iliya Thalapathy F. Vijay. இப்பொழுது மணி 6:00, நம்முடைய நீதி விளக்கம். It's just gone 6:15 on the program, and it's time for your ethical saying feature. ஆடி மாதத்தை விட இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாகும். Besides it being, because during the month, this month, on the 18th of July, we celebrate Nelson Mandela Day, which happens to be tomorrow. ஆகவே அவருடைய பாடம் ஒன்றை ஆராய்ந்து கற்கலாம். Therefore, this evening, we look at one of his profound lessons and learn from its teachings. வெற்றிக்கான நெல்சன் மண்டேலாவின் 10 விதிகள். And the title of this lesson is Nelson Mandela's 10 Rules for Success. முதலாவது, மரியாதை பெறுங்கள். அதாவது, demand respect. அவர்கள் தவறு என்பதை நிரூபியுங்கள். Prove them wrong. மூன்றாவது, நேரத்தை விவேகத்துடன் பயன்படுத்துங்கள். Use time wisely. நான்காவது, முத்திரைகள் பற்றி கவலைப்படாதீர்கள். Do not worry about labels. ஐந்தாவது, உறுதியான நம்பிக்கையுடன் பேசுங்கள். Speak with conviction. ஆறாவது, number 6, முன்மாதிரிகளை கொண்டிருங்கள். Always have heroes. ஏழாவது, ஒரு நிலைப்பாட்டை எடுங்கள். அதாவது, take a stand. எட்டாவது, உங்கள் உணர்ச்சிகள். Manage your emotions. ஒன்பதாவது, உங்கள் கொள்கைக்காக உயிரையும் கொடுத்த தயாராக இருங்கள். Be willing to die for your cause. கடைசியாவது, and lastly, பணிவாக இருங்கள். Be humble. இது நெல்சன் மண்டேலாவின் 10 விதிகள். This lesson is Nelson Mandela's 10 Rules for Success. மறுபடியும் இந்த 10 விதிகள் பார்க்கலாம். Let us look at these 10 commandments again. மரியாதை பெறுங்கள், demand respect. அவர்கள் தவறு என்பதை நிரூபியுங்கள், prove them wrong. Whoever brings you down, prove them wrong by reaching for the sky. மூன்றாவது, நேரத்தை விவேகத்துடன் பயன்படுத்துங்கள். Use time wisely. Do not waste time. Use time wisely. நான்காவது, முத்திரைகள் பற்றி கவலைப்படாதீர்கள். Don't worry about labels. Worry what people think of you. Don't worry about labels. ஐந்தாவது, உறுதியான நம்பிக்கையுடன் பேசுங்கள். Speak with conviction. Speak what you feel. Speak with conviction. உறுதியான நம்பிக்கையுடன் பேசுங்கள். ஆறாவது, number 6, முன்மாதிரிகளை கொண்டிருங்கள். அதாவது, லுக் அப் டு. ஏழாவது, ஒரு நிலைப்பாட்டை எடுங்கள். Take a stand for what you believe is right or what you believe is correct. எட்டாவது, number 8, உங்கள் உணர்ச்சிகளை கையாளுங்கள். அதாவது, manage your emotions. Do not get carried away. Manage your emotions. ஒன்பதாவது, number 9, உங்கள் கொள்கைக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருங்கள். Be willing to die for your cause. கடைசியாவது, and lastly, பணிவாக இருங்கள். Be humble. இது உங்களுடைய நீதி விளக்கம். நெல்சன் மண்டேலாவின் அருமையான பாடம், a profound lesson of Nelson Mandela in celebration of Mandela Month.
1: One goal. Every nation, all eyes will be on the beautiful game as the world's greatest soccer spectacular takes center stage. Step onto the field with Hollywood Bets and prepare to score massive wins. You could win a share of 2 million rand in cash and cars. Bet 10 rand or more on any soccer fixture online or at your nearest branch. Feel the power, live the passion. Alagasha!

0: வணக்கம் தனசீலன் அண்ணா. உங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மங்களகரமான ஆடி மாதத்தின் முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். கருமாரி தாயின் ஆசிகள் ஆசிர்வாதமும் என்றும் நம்முடன் இருக்கட்டும். வணக்கம் தனசீலன் அண்ணா. Yes, wishing you and everyone listening in a very blessed first day of the auspicious month of Adi. May the blessings of the Divine Mother Karumari Amman always be with us. Lots of love from Shailan and Maggie Chetty in Savannah Park.
1: Om Shakti Parashakti, Om Shakti Parashakti, all the very best to all the Divine Mariamman devotees, to all the Adi Parashakti devotees, all the very, very best. May the Divine Mother continue to bless us all and keep us safe.

அருமையான பாடல் எதையும் இருந்து போதும். பாடியவர் உள்நாட்டு கலைஞர், என்னுடைய நெருங்கிய நண்பர் திரு பீமா நாயுடு அவர்கள். இப்பொழுது மணி

அருமையான திரைப்பட பாடல் அசலி பிசலி. இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கான் 6:45. இன்றைய தமிழ் பாடம் ஆடி மாதம் இருப்பதனால் அந்த தலைப்பில் சில சொற்கள் மற்றும் வாக்கியங்களை கற்கலாம். வித் டுடே பீயிங் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஆஃப் ஆடி, தி ஆஸ்பிஷியஸ் மந்த் ஆஃப் ஆடி, அவர் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் சம் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் பெர்டெய்னிங் டு தட் டாபிக். முதலாவது ஆடி, தமிழின் 4வது மாதம். தமிழின் 4வது மாதம், அதாவது இட் இஸ் த ஃபோர்த் மந்த் இன் த டேமல் கேலண்டர். ஆடி இஸ் த ஃபோர்த் மந்த் இன் த டேமல் கேலண்டர். அடுத்தது அம்மன். அம்மன் இஸ் டிவைன் மதர் ஓ காடெஸ். அம்மன், அம்மா இஸ் மதர், அம்மன் இஸ் டிவைன் மதர் ஓ காடெஸ். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டில் பங்கேற்கிறோம். அதாவது During this time of Adi or during this month of Adi, Masam or Madam is month, Amman Varipattil. Varipattu is to pray, to worship, to observe. In the Adi Masatil, Amman Varipattil Pangetkirom. Adavadu, we observe or we take part in this worship of our Divine Mother during this month of Adi. Adithadu, Gargam. Gargam is a replica of Amman on a brass pot. Gargam is a replica of Amman on a brass pot. Prathanaikku munbu bhaktargal gargathai sumandu kovilukku eduthu selgirargal. Adavadhu, before the actual Amman prayer, devotees carry this gargam to the temple. Gargam is a replica of Amman on a brass pot. So before the prayer, Pratnik Munbu means before the prayer, Bhaktargal. Bhaktargal are devotees. Gargate Sumandu, they carry this Gargam. Kovil, Kovil is temple. Kovil is temple. Yeduttu Chelgirargal, they carry this Gargam to the temple before the actual Amman prayer. அம்மன் வழிபாட்டில் தொடர்புடைய சில பொருட்கள், சம் ஐட்டம்ஸ் அசோசியேட்டட் வித் அம்மன் பிரேயர். லெட் அஸ் லுக் அட் எ ஃபியூ ஐட்டம்ஸ் அசோசியேட்டட் வித் அம்மன் பிரேயர். கும்பம். கும்பம் இஸ் எ சீக்ரெட் பாட் ஆர் த கலசம். த கலசம் இஸ் நோன் ஆஸ் கும்பம். வேப்பிலை. வேப்பிலை ஆர் நீம் லீவ்ஸ், வெரி சீக்ரெட் லீவ்ஸ் ஃபார் த வர்ஷிப் ஆஃப் அம்மன். வேப்பிலை. அடுத்தது மஞ்சள். மஞ்சள் இஸ் அ டியூமரிக். Kungamum is the kungam powder, the red powder that goes with the turmeric. Adutthadu thengai. Thengai is coconut. Thengai is coconut. Parangal. Param is one single fruit. One single fruit is known as param. Parangal are fruits, many fruits. Parangal, another important item for mother worship. Yelumichai. Yelumichai is lime. எலுமிச்சை இஸ் லைம். பூக்கள் அல்லது மலர்கள். பூக்கள் ஓ மலர்கள் ஆர் ஃப்ளவர்ஸ். இதை பயன்படுத்தி அம்மனுக்கு அழகான மாலை செய்கிறோம். We use flowers and make a beautiful garland. பூ மாலை இஸ் garland, flower garland for our divine mother. கற்பூரம். கற்பூரம் இஸ் கேம்ஃபர், the camphor that we light when we are praying. தீபம் அல்லது விளக்கு இஸ் a lamp. தீபம் அல்லது விளக்கு இஸ் த லேம்ப். கடைசியாவது ஊதுபத்தி. ஊதுபத்தி இஸ் இன்சென்ஸ்டிக். இவைகள் எல்லாம் இந்த பிரார்த்தனைக்கு மிக முக்கியமான பொருட்கள். தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் ஃபார் த வர்ஷிப் ஆஃப் அவர் டிவைன் மதர். இது உங்களுடைய தமிழ் பாடம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். இப்பொழுது ஒரு அருமையான பழமையான திரைப்பட பாடல். We now take you back in time with this beautiful golden oldie.

0: 一般吧。
1: வணக்கம் தனசீலன், ஐ ட்ரஸ்ட் யூ வெல். ஐ மஸ்ட் தேங்க்யூ தனசீலன். டுடே ஸ்டார்டட் த மதர்ஸ் ப்ரேயர் மாரியம்மன், அண்ட் தேங்க்யூ ஃபார் பிளேயிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங் பிகினிங் ஆஃப் யுவர் ஷோ. அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, யூ ப்ளே சச் லவ்லி சாங்ஸ் அண்ட் டு மோட்டிவேட் அஸ் இன் அவர் தமிழ் லாங்குவேஜ். வி ஹேஸ் வி க்ரோ ஓல்டர் We forget our mother's tongue, and you are bringing all that back. Thank you so much.
2: Vanakkam Dhanaseelan, trust you had a good week enjoying the playlist, lovely songs. Blessings to you for an epic show. Our heartfelt wishes to you, your loved ones, and everyone observing this auspicious Adi Masam. May you be blessed abundantly tomorrow.
3: வணக்கம் தனசீலன் தோர்சாமி, அண்ட் வெள்ளிக்கமாவுன்னா இசைமலை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எல்லாம் ரொம்ப நல்ல பாட்டு எல்லாம் நீ வந்து விளாடுவ நம்மளுக்கு. இன்னைக்கு தனசீலன் நீ வந்து வீட்டுக்கு போனாக்கா நீ சீராக போய் சேரணும். உன்னோட குடும்பம் கூட இதை சேவி நாயுடு அப்புறம் பொழுக்குவான. மிக்க நன்றி.
4: அந்த அருமையான செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you so much for those beautiful messages that came through and to all those who tuned into the program. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சரேஷன் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வரும்பவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.